நாங்க ஜப்பானானு தனிக்கமே ஒரு இந்த ஒன்று தாபிஸ் தையும் இருக்கும் நாங்க மேல பேரடிக்கிற அம் ரேடியோ தெரிக்கும் நம் தரப்போன் இது அடிக்கும் நம் லேப்டாப் நான் கொஞ்சம் காங்குறா ஏக்கிரி பேசும் கை ஐயோ காங்குறா அது தீமே தோல் பேருங்க கி அவனுக்கு கதவுறவா கணுவானா மென் அனருன்னு கறிக்கிறோங்க ரொம்ப பண்ணி கிரி பேஸ் இக்கே நான் காக்கி நான் கோயம் ரொங்கரோன் அப்ப அம்மையோ மெனி மொஞ்ச வீக்கி நீ கருக்குவாரி சருக்கு ரோயின் தொக்கினா இந்த பொங்கரும் கொனனு Ote kwa ngura na beyu ari esi teme tuwa ni kaka na kwaki ni katuwa tapes kuraki. Ngayari mpo yere toa ya kireke amtai nungurai rongurongon na pema yu meni muante wike yu. Ayu amtai ngay anang kwa kakirongurongwa kane inami am kwa ngurai.